கேம்ஸ்ல 4x400 ரிலேல ஒரு பொன்னுற பதக்கா பிஞ்சா புள்ளிர பதக்க படந்தனதா மாச்சிட்டிரா ஆர் பூவம்மா இண்ட கூட நடத்தினா தக்கு பாக்கனா கட்டிரா இக்க ஒரு பாட்டு கேக்கன ரச்சனை பிஞ்சா பாடினவும் முல்லைரா ஜிம்மி ஐயப்பா.

சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே த்ரயம்பகி தேவி நாராயணி நமோஸ்துதே. ஜெய ஜய ஜெய ஜய காளிகா பரமேஸ்வரி, நித்யவோ நின்ன பூஜையன்னு மாடுத்தா இத்தேனி, நன்ன மனதிச்சீன நீனே நிறைவேறிசபேக்கம்மா. ஜெய ஜய ஜெய.